0: மாநிலா யமராஜா குடாம்பு மித்திரப்போ ஐ தீசன் மனமிதத்தை சேவாபனே சுவயமராஜா கோனா டொக்காச மனமரியாபனால் ஜெயவதராதீன் யோ தொது உபகர தூகோஷோகாஷா திதுக்கா பிரபாஷா கியோ கி ஜெய மன மேரி ஜீவாந்தி அவசர ரக்கணா சகா ஆ ஜப மந்த குருபதேஷ ல ஜப்போ மனந்த சடாய ஜனர் பிரீத சிதாச ஜனகந்த நாம் ஜப்போ ஹர் சந்தோ சுட்டன் காசாச்ச பிரபாச்ச சுகாந்தரசாந்த சீதல மான அபனா ஜெய ஸ்ரீ சகத சூரபோ ஜல்தா குரு சச்ச தேக்கி லை ஜெய சப தபனா மேரே மன அந்தரோ நாம ஜெய சப நிதான் சூ ஹர் ஜப மன மேரே குருமு கோஜலோ ஹர ரத்னா ஜன ஹர் ஏன் ஹர பாயா மேரா ஜாமி ஜனகி மிடியாயி ஹர ஆப வதாயி ஓ கட்டனா கிசே கி கட்டாயி எக் தேல் தேல் தெல்னா ਇਸ ਤੇ ਸੁੱਖ ਪਾਵੇ ਮਨ ਮੇਰੇ ਸੋ ਸਦਾ ਧਿਆਏ ਨਿਤ ਕਰ ਜੁਰਨਾ ਜਨਨ ਕੋ ਆਦਾਨਕ ਦੇਜੈ ਨਿਤ ਭਜੈ ਹਰੀ ਮੋਹੇ ਚਰਨ ਮੁਣ ਮਰੇ ਜਤਾ ਜਿਸਨੇ ਸਾ ਪਾਸਾ ਮਰਾ ਵਸੋਦਾ ਚੌਧਰੀ ਜੋ ਮੇ ਦਿਆ ਝੂਠ ਪਾਓ ਜਾਣੋ ਹਰ ਆਪਣਾ ਸੁਸ਼ਦਾ ਤਰਨੇ ਬ੍ਰਹਮਣ ਕਤਰੀ ਜੋ ਵੈ ਚਾਰ ਵਰਨ ਚਾਰ ਆਸ਼ਰਮ ਹੈ ਜੋ ਹਰ ਧਿਆ ਵੈ ਜੋ ਪ੍ਰਧਾਨ ਸਤਸੰਗਤ ਮਿਲ ਪਤਿਤ ਪਰਵਾਨ ਉਹ ਸਭ ਤੇ ਉੱਚਾ ਸਭ ਤੇ ਸੂਚਾ ਜਾ ਕੇ ਹਿਰਦੈ ਵਸਿਆ ਭਗਵਾਨ ਜਾਂ ਨਾਨਕ ਤਿੰਨ ਕੇ ਚਰਨ ਪਖਾਲੈ ਜੋ ਹਰ ਜਨ ਨੀਚ ਜਾਤ ਸੇਵਕਾਨ ਹਰ ਸੇਵ ਰੱਖ ਲਈਏ ਮੇਰੇ ਮਨ ਹਰ ਜਾਪ ਹਰ ਨਿਤ ਪੜ੍ਹਈਏ ਮੇਰੇ ਮਨ ਕਹਿ ਤਾਂ ਖੜਈਏ ਰਹੋ ਜਾਪੀ ਆਪਣੀ ਜੋਤ ਧਰਈਏ ਹਰੇਕ ਬੋਲੇ ਹਰੇਕ ਬੁਲਾਏ ਗੁਰਪੂਰੇ ਹਰੇਕ ਦਿਖਾਈ ਹਰ ਅੰਤਰ ਨਾਲੇ ਬਾਹਰ ਨਾਲੇ ਕੋ ਤਿਸ ਪਾਛੋਂ ਮਨ ਕਿਆ ਚੁਰਈਏ ਨੈ ਕੈਵਟ ਸੇਵਾ ਕੀਜੈ ਹਰ ਕੇਰੀ ਤਾਂ ਮੇਰੇ ਮਨ ਸਰਬ ਸੁੱਖ ਪਈਏ ਜਿਹਦੇ ਵਿੱਚ ਸਭ ਕੁਛ ਸੋ ਸਭ ਤੋਂ ਵੱਡਾ ਸੋ ਮੇਰੇ ਮਨ ਸਦਾ ਧਿਆਈ ਹੈ ਜਾਂ ਨਾਨਕ ਸੋ ਹਰ ਨਾਲ ਹੈ ਤੇਰੇ ਹਰ ਸਦਾ ਧਿਆਏ ਸੂੰ ਤੁਧ ਲੈ ਛੜਈਐ
1: ਤੇਰਾ ਕੁਟੰਬ ਸਾਭ ਛਡਾਈ ਜੇ ਕਿਸਾਸ ਅਵਰ ਕਰੇ ਪਰਮਿਤੀ ਮਾ ਤੂੰ ਜਾਣੇ ਤੇਰੇ ਕਿਤੇ ਕੰਮ ਆਈ ਇਹ ਆਸ ਪਰਮਿਤੀ ਭਾਉ ਦੂਜਾ ਹੈ ਖਿਨ ਮੈਂ

கிருத்தி பிரபந்தன பாரபாரி நாம் தான் நான் குடியாய் தீர சந்த ஜனாரி நாரி ராம் கலி மொஹல்லா தீஜா ஆனந்த் இக்கி ஓங்காரு சத்குரு பிரசாத் ਆਨੰਦ ਪਾਇਆ ਮੇਰੀ ਮਾਏ ਸਤਿਗੁਰੂ ਮੈਂ ਪਾਇਆ ਸਤਿਗੁਰ ਤਾਂ ਪਾਇਆ ਸਹਿਤ ਸਿੱਧੇ ਮਨ ਵਜੀਆਂ ਵਾਧਾਈਆਂ ਰਾਗ ਰਤਨ ਪਰਿਵਾਰ ਪਰੀਆਂ ਸ਼ਬਦ ਕਾਮਣੇ ਆਈਆਂ